எள்ளி வெச்சிகிரி வாரன்ன. எனக்குள்ள தான் ஃபிஷஸ் இல்லை மல்லைக்குள்ளும்.